0: ஹாய் நமஸ்கார யா நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லக்ஷ்மி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கலாம் தத்தின குசந்தர சின் நவீன் டி படேல் நிக்கிற கேளுந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: ஹாய் நமஸ்கார், யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல தின குசந்தர் சின்ன விண்டி படில் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

ஏரேகாவியை கர்ப்பகுத்துன வேலை ஒஞ்சி காண்ட சுருமந்துண்டா பையனக சாக்கோ சாக்காப்பு ஏத்து ஜன பர்ப்புணி அச்சரி என்ன கொட்டாண்டா அச்சரி என்ன பிக்காசாண்டா அச்சரி என்ன மடுவாண்ட பண்ணு அத்தியே ஈ பூமிடு ஆச்சாரணக்குலிஜிந்துன தானாத்தியே எங்கள ஆச்சாரணக்குலேட்டு ஐன பகைத்த வேலைதக்குலு லேரு மரத்த வேலைதக்குலு பங்காரத வேலைதக்குலு கர்ப்பத வேலைதக்குலு கல்லத வேலைதக்குலு பொக்க சில்பத வேலைதக்குலு இத்தே பல்லே ஆச்சாரணக்குலிஜிந்துன தேவஸ்தானாத்வையே பூசத்தானாத்வா அத்த நிக்கலே குள்ளியரா இல்லு இத்துதுவா மரத்த முதலு செப்படித்தல் நிக்கலு எங்கெல்லாம் குலதேவியரு விஸ்வகர்மா தேவியரு இதை கொஞ்சம் கதை கொத்துனே சுவாமி விஸ்வகர்மா தேவியரு தன்ன மகளேன்னு சஜ்ஞாதேவி.